அலவல் காய் சிறுச்சாய் பாய் மூர்கந்தே பத்துக்குவாய் மிருந்தாம கிருஷ்ணாய பாய் ரஹே பிபாணி மணி முசாணி அந்தரா ஜானே ஃபிர் பஷ்தானி சத்குரு பேட்டே சோ சுக் பாய் ஹர் கா நாம் மன் விசாய் நானக் நதர் கரே சோ பாய் ஆசுந்தி சதி நே கேவல் ஹோம் ஷப்த ஜலாய்.